அமர்த்தும் அவரு ஏ செமாஃபிலம் காலேஜ் கேர்ள் காபி ஆப்னே சுனா அவர் ஏ சாங் மிஸ்டர் யூசுஃப் கே தரஃப் சே பியாரி பியாரி மாசுகா சீலா கே வாஸ்தே பேஸ்தா மேன் சல ஜாத்தா ஹூன் ஸ்ரீ நாம் தேஸ் தோஸ்தோ வஹாம் பர் ரஹதி மேரி சோட்டி பஹன் லீலா துவாரகா ஆர் ஃபிர் ஏக் பார் ஹம் ஆர் தும் யே ஆர் யே ஷமா லேகின் யே சாங் ஜோ ஹே ராஃபி சாஹிப் கா யே ஹே ஃபிலம் தில்லி கே தேகோ கா ஜோ 1995 தக் மே ட்ரை கியா கயா பேஷ் கியா கயா ஆர் ஸ்பெஷல் ஃபார் லீலா துவாரகா.

0: ஒரு முன்னா முன்னா முன்னா முன்னா கோரா ரங்க டிக்கி ஔர் திவானா ஹோ கயா ஹமாரி துஸ்து ஔர் ஹம் சல்தே ஹே ரீமேக் சாங் ஔர் ரீமேக் சாங் கி ஓர் ஹம் சல்தே ஹே ஃபுல் டான்ஸ் அண்ட் ஹாட் ஒன்
1: வாஹும் ஹிந்துஸ்தானி ரேடியோ
2: அட்வகாதன் கா தோர் ஆன தராம் சுத் வக்காலத் கா காம் கர்த்தா ஹை ஜப் பி ஆப்கோ ஏக் படியா வக்கீல் கி ஜரூரி பர் கயா ஹை
3: இன்ஸ்கிரைபன் அண்ட் கஸ்பெஷலிசேர்ட் இன் தி ரெக்ஸ்கபிடன் ரெஜிஸ்டர் ஃபன் தி ஆர்டர் அல்கமீன ரெக்ஸ்பிராக்டைக் ஹியரோண்டர் ஃபாலே பர்கர்லிக் ரெக்ட் ஆஃப்டர்வெல் சிவிலே ஜாகே பஸ்டூர்ஸ்ரெக்ட் அண்ட் ஸ்ட்ராஃப்ரெக்ட் பர்சோனன் அண்ட் ஃபேமிலி ரெக்ட் சோல்ஸ் எக்ஸ்கைடிங் அலிமெண்டாசி ஜாகே ஓம்கங்ஸ்ரெகலிங்கே ஔடர்ஷப் அண்ட் எர்கெனிங் யூத் ரெக்ட் மித் ஃபோல்கெண்ட கபிடன் யூத் பஸ்கெர்மிங்ஸ்ரெக்ட் ஆண்டர் டூசிஸ்டெல்லிங் அவுட் ஹவுஸ்பிளாஸ் en jeugdstrafrecht.
2: Advocatenkantoor aan het Raamsoet aan de Hof van Delft Laan 87B. Delft meer, telefoonnummer 015-21-59-22-7.
4: Voor hulp bel nu 015-21-59-22-7.
2: Advocatenkantoor aan het Raamsoet.
5: Dit is het Vahon Hindustani Radio Nieuws. Goedemiddag, ik ben Bart Meijer. Donald Trump is woedend over hoe de Iraanse media schrijven over zijn nieuwe deal met Iran. Volgens hem klopte werkelijk helemaal niets van die berichten. Trump haalde op Truth Social hard uit en schreef dat de voorwaarden die Iran naar de nepnieuwsmedia heeft gelekt helemaal niets te maken hebben met de afspraken die zwart op wit staan. Hij sloot zijn bericht af met de opmerking dat het zeer onbetrouwbare mensen zijn om mee te werken. Het nieuwe Europese asiel- en migratiesysteem is vandaag officieel ingegaan, maar het start meteen met een flinke tegenvaller. Het centrale datasysteem Eurodac heeft namelijk te kampen met een storing na een update. Dit systeem is juist bedoeld om asielgegevens tussen Europese landen uit te wisselen om buitengrenzen strenger te bewaken. Normaal gesproken controleer je via Eurodac of iemand al eerder asiel heeft aangevraagd in een ander land, zoals Italië of Griekenland, zodat die persoon teruggestuurd kan worden. Maar door de storing ligt dat belangrijke controlewerk nu even stil. In het onderzoek naar de grote explosie in Amsterdam van afgelopen nacht zijn inmiddels meerdere verdachten opgepakt. Ook heeft de politie een aantal voertuigen in beslag genomen. Vannacht was er een enorme klap onder een sportschool aan de Remeide, vlakbij de Osdorperban. Door de explosie vloog een deel van de flat die ernaast stond in brand en stortte een deel van de gevel in. Brandweerlieden en hulpdienst hebben 7 gewonde mensen onder het puin vandaan moeten halen. En de politie heeft een man van 36 uit Tilburg opgepakt voor de schietpartij bij een friettent in diezelfde stad. Het schieten gebeurde gistermiddag op het terras van cafetaria Het Belskip. Een 52-jarige man uit Dongen raakte daarbij gewond. Hij zat rond 4 uur 's middags gezellig met zijn zoon op het terras te eten toen hij ineens in zijn been werd geschoten. Het weer nog vanavond op de meeste plekken bewolkt en vooral in het binnenland valt af en toe wat regen. Later op de avond wordt het vaker droog, al blijft er wel kans op een bui. Morgenochtend wisselen wolken, opklaringen en een paar buien elkaar af en het wordt dan zo'n 16 tot 18 graden.
4: En tot zover het nieuws op Vahon Hindustani Radio.
1: Adverteer nu bij Vahon Hindustani Radio en bel met de afdeling sales. Telefoonnummer 070 365 22 47.
0: दोस्तों जैसे आपके पता है कि आज हम आप लोग को फिर भी कुछ तख्तक नहीं खंतक का यार तख्तक नहीं खंतक का यानी कि जौंट गीत हम आप लोग को सुनाएंगे हमारे यारो और हम चलते हैं एक गीत की ओर और वो है यानी कि फिल्म का नाम है हमें जहाँ तक पता है ये अभी आप लोग को हम बताएंगे कि ये कौन सा धर्मात्मा का ये सॉन्ग है दोस्तों आओ मिलकर इस गीत को सुना जाए और मजा उठाए कि इसमें क्या है जिसमें हेमा मालिनी और फिरोज खान ने काम किया है यार सीवन तक तख्त का हिट सॉन्ग आज हम आप लोग को भी सुनाएंगे और कहते हैं कि तेरे चेहरे में वो जादू है